குடாதாழ்பூங்கலை மக்கர வாங்கன குயா மக்கர கலங்கார் மிரே அலிபி மலாடை குருபியா.